ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுரணர் கரே விழா சோசுக்கு சஹஜே பாயே சத்குரு சங்கதியா. ஏக் ஜீவ ஹை, ஏக் நாம் ஹை, ஏக் ஹை சாஹிப்யா.